பெத்தபுரம், அமலாபுரம், போகாபுரம், பிட்டாபுரம், மயிலவரம், ஐலவரம், கன்னவரம், அன்னவரம், பத்ராச்சலம், சிம்ஹாச்சலம், நெல்லூரு, அல்லூரு, ஏலூரு, ஆலூரு, குண்டூரு, கூடூரு, மோட்டூரு, பாட்டூரு, சித்தூரு, புத்தூரு, ஒங்கோலு, கர்னூலு, துவாரபூடி, கத்திப்பூடி, சங்காரெட்டி, ரங்காரெட்டி, ஆத்திவீடு, நூஜிவீடு, காஜுவாக, ஆரிபாக்க, பெங்களூர், மங்களூர், மும்பை.